நாமர் சாயின மன திருப்தாயின குருமக்கை அமரத் பீமா ஜியோ துக் சுக் பியாரே துதத்தியாய் தேச மாத்த